0: துமாசத்தின் மதுர நகரும் மலைகள்
1: மயங்கும்போஷத்தின் மாறில் வீணு பாட்டு பாடும் நான், பொன்னுஷத்தின் மாறில் வீணு பாட்டு பாடும் நான். வார்மடவில்